பார்ப்போரும் நிர்மலமகுடவும் சுந்தரஜிகுரவும் அழகசுஷமையும் காருண்யாமிரதரச சம்பூர்ண நயனவும் ஆருண்யாம்பர பரிசோபித ஜகனவும் சங்கசக்கராத்ய கத ஆசோபித புஜங்களும் சங்கசன்னிப கலராஜித கௌஸ்துபவும் பக்தவாத்சல்யம் பக்தன்மார்க்கு கண்டறிவானாய் வியக்தமாயிருப்போரு பாவனஸ்ரீவல்சவும் குண்டலமுக்தாஹார காஞ்சி நூபுர முகமண்டனங்களும் இந்துமண்டலவதனவும் பண்டு லோகங்களெல்லாம் அளந்தபதாப்யவும் கண்டு கண்டுண்டாயோரு பரமானந்தத்தோடும் மோக்ஷதனாய ஜெகதாத்மாவாய பரமாத்மா சாட்சால் ஸ்ரீநாராயணன் தான் இதன்னறிஞ்சப்போ சுந்தரகாத்ரியாய கௌசல்யாதேவிதானும் வந்திச்சு தருதரே ஸ்துதிச்சு தொடங்கினாள். நமஸ்தே தேவதேவா.

ஜெகல்பதே நின்றுவடி மாயாதேவியை கொண்டு விஸ்வசந்ததம் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்ஹரிக்கணும் சத்வாதி குணத்தயமாச்சந்தின் உத்தமன்மார்க்கு போலும் அறிவான் வேலையத்ரே பரமன் பராபரன் பரபிரம்மாக்கியன் பரன் பரமாத்மாவு பரபூருஷன் பரிபூர்ணன் அச்சுதன் அனந்தன் அவ்யக்தன் அவ்யேனேகன் நிச்சலன் நிருபமன்

0: நீதிமான் நிஷ்கல்மஷன் நிர்குணன் நிகமாந்த வாக்கியார்த்தவேத்தியநாதன் நிஷ்கிரியன் நிராகாரன் நட்டியரனுஷேவிதன் நிஷ்காமன் நியமினாம் ஹிருதய நிலையன்.
1: இதுவரை கேட்டது ராமாயண பாராயணம். பாராயணம் செய்தது ஸ்ரீ வெண்மணி கிருஷ்ணன் நம்பூதிரி. இனியொரு ஸ்ரீராமகீர்த்தனம் பாடியது டாக்டர் எஸ் சௌமியா.

பரிஷானதும் பரிவாள் புகமாம்பிளம் விடலாம். அவரந்தன மேலுள்ள சந்திரனோ விரைவாத்ததும் கதிரோ உண்டலோ மிஷ்காது பாரிக்கில் வந்தரோ நிசாவரா பரிஷானதும் படி.

ஆசி முத்தசியே, உம்மறத்துத்ராடனாளில் மூவந்திக்கே நன்மடம் வீசுன்ன கோடித்த